ஆகாச சொல்லோந்திருக்கிவாய்புதேசி சொல்லோரே நானே ஹோ தேரே நானே கே நான்.